0: RM3 Radio. Radio. Radio.
1: தேனிசை அரங்கம்
2: தேனிசை அரங்கம்
1: காலைதோறும்
2: 7 மணி முதல் 8 மணி வரை
1: எஃப்எம் தாளம் வானொலி
2: எஃப்எம் தாளம் எஃப்எம் தாளம் வானொலி வானொலி
3: உங்கள் எஃப்எம் தாளம் வானொலியில் தேனிசை அரங்கம் கலைவாணியோடு

அன்பு மக்களே, உங்கள் அனைவருக்கும் எமது உள்ளங்கனிந்த காலை வணக்கம். இன்று சனிக்கிழமை, ஜூன் மாதம் 6ஆம் தேதி, மணி சரியாக 7 ஆகிறது. இது உங்களுடைய ஆர்எம் 3 என்னும் வானொலி, நம்முடைய தேனிசை அரங்கம் என்னும் தமிழ் நிகழ்ச்சி இத்துடன் தொடங்கி இருக்கின்றது. இன்று சனிக்கிழமை உங்களுக்காக இதோ நம்முடைய உள்ளூர் கலைஞர் வனிதா நஞ்சினி துப்ளா குரலில் செல்ல கண்ணாவா மற்றும் இசை அமைப்பாளர் அனே சக்கரவர்த்தி அனில் அவர்கள்

நீங்கள் செல்லக்கண்ணா என்னும் திருமாலை போற்றும் பக்தி பாடல்களை கேட்டீர்கள். குரல் தருபவர் நம்முள்ளூர் கலைஞர் கவானிதா நஞ்சினி தொப்ளா மற்றும் இசை அமைப்பாளர் ஐயா அனில் சக்கரவர்த்தி அவர்கள். இன்று இன்றைய சனிக்கிழமை காலையில் உங்கள் அனைவரையும் இந்த அழகான காலை பொழுதில் அன்புடன் வரவேற்கின்றோம். இன்றைய நாள் மகிழ்ச்சியும் உற்சாகமும் இனிய நினைவுகளும் நிறைந்ததாக அமைய என வாழ்த்துகின்றோம். தொடர்ந்து எங்களுடன் நீங்கள் 8 மணி வரை இணைந்திருங்கள். அடுத்த திரைப்பட பாடல்கள் ஒரு பாடல்தான். நீங்கள் எந்த ஒரு பாடலை கேட்க விரும்பினால் கண்டிப்பாக எங்களுக்கு 402-807-70 என்ற தொலைபேசியின் மூலமாக

அடுத்த பாடல் பாடுநிலாவே தேன் கவிதை என்னும் தமிழ் திரையை இசையில் மிகவும் பிரபலமான பாடல்களுள் ஒன்று. இந்த பாடல் உதய கீதம் திரைப்படத்தில் இடம்பெற்றது. இசையை இளையராஜா அமைத்துள்ளார். குரல்களை எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி அம்மா வழங்கி உள்ளனர். இந்த பாடலின் சிறப்பு காதல், ஏக்கம், மென்மையான உணர்வுகள் ஆகியவற்றை அழகாக வெளிப்படுத்துகிறது. இளையராஜாவின் இனிமையான மெட்டும் எஸ் பி பி ஜானகி குரல்களின் உணர்ச்சி பூர்வமான வெளிப்பாடும் பாடலை காலத்தே கடந்து நிலைத்திருக்க செய்துள்ளன. பல தமிழ் இசை ரசிகர்களால் என்றும் கேட்க தோன்றும் இந்த பாடல் என கருதப்படுகிறது. இணைய இசை விவாதங்களிலும் இந்த பாடல் அடிக்கடி சிறந்த தமிழ் கிளாசிக் பாடல்களில் ஒன்றாக குறிப்பிடப்படுகிறது.

0: கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இனி இடம் பெறுவது வள்ளுவர் வாக்கு அதிகாரம் மெய் உணர்தல். இந்த அதிகாரத்தில் இடம்பெற்றுள்ள குரட்பாக்களையும் பிரெஞ்சு மொழிபெயர்ப்புகளையும் இப்பொழுது நீங்கள் கேட்கலாம்.
1: மெய் உணர்தல்.
2: பொருள் அல்லவற்றே பொருள் என்று உணரும் மருளான பிறப்பு.
3: L'illusion qui fait prendre l'irréel pour le réel est la cause d'une future naissance sans gloire. Prendre l'irréel pour le réel, c'est croire que le bonheur se trouve dans les choses mondaines, ignorant les choses spirituelles.

0: Si celui qui a eu la notion du refuge, de l'âme, se conduit de façon à se libérer de ses entraves, celles-ci disparaîtront pour ne plus jamais reparaître. Les naissances cesseront et il atteindra le refuge.
1: Kamam beguli mayakam ivai mundra namam kedakkedum noi.
0: Si ces trois défauts, le désir, la colère et l'illusion, et leurs noms même disparaissent, les mots qu'ils engendrent disparaîtraient aussi.
2: திருக்குறளின் மெய் உணர்ந்தன் மெய் உணர்தல் அதிகாரம் மனிதன் உண்மையை உணர்ந்து வாழ்வதன் முக்கியத்துவத்தை எடுத்துரைக்கிறது. இந்த அதிகாரத்தின் மைய கருத்தி வெளிப்படையாக தோன்றும் விடயங்களால் ஏமாறாமல் உண்மையை ஆராய்ந்து அறிந்து வாழ வேண்டும் என்பதாகும். நம் வாழ்க்கையில் இதை எவ்வாறு நாங்கள் பயன்படுத்தலாம்? உண்மையை ஆராய்ந்து முடிவு எடுப்பதாகும். யாராவது சொன்னதை அப்படியே நம்பாமல் அதன் உண்மை தன்மையை சரி பார்க்க வேண்டும். மூட நம்பிக்கைகளை நாங்கள் தவிர்க்க வேண்டும். காரணம் மற்றும் அறிவின் அடிப்படையில் சிந்திக்க வேண்டும். நமது எண்ணங்கள், சொற்கள், செயல்கள் சரியானவையா என்பதை அடிக்கடி ஆராய வேண்டும். கோபம்

பேராசை பொறாமை போன்ற உணர்வுகளால் வழி நடத்தப்படாமல் தெளிவான சிந்தனையுடன் செயல்பட வேண்டும். மேலும் தொடர்ந்து கற்றுக்கொண்டு உண்மையை புரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும். எது உண்மை எது தோற்றம் என்பதை பகுத்தறிந்து அறிவின் வழியில் வாழ்வதே மெய்யுணர்தலின் நோக்கம். திருவள்ளுவர் கூறும் மெய் உணர்தல் நமக்கு வாழ்க்கையில் எதையும் கண் மூடித்தனமாக ஏற்காமல் சிந்தித்து ஆராய்ந்து உண்மையை உணர்ந்து செயல்பட வேண்டும் என்பதை கற்று தருகிறது. இந்த பண்பு நம்மை நல்ல முடிவுகளை எடுக்கவும் நேர்மையான வாழ்க்கை வாழவும் வழி நடத்துகிறது.

அன்பு மக்களே, உங்களுக்காக ஒரு பழைய பாடல். இந்த பாடலை சிறப்பாக ஷமுனில் இருந்து அம்மா நாயகி இந்த பாடலை கேட்டிருக்கின்றார். மற்றும் ஷமுனி மாரியம்மன் கோவிலைச் சேர்ந்த உறுப்பினர்கள்

இருக்கும். நம்முடைய நாட்டில் இருக்கின்ற பணியாற்றி வருகின்ற அத்தனை தமிழ் ஆசிரியர்களுக்கும் இதோ இந்த பாடல். தாயர் சிறந்த கோவில் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. தமிழ் பண்பாட்டில் மிகவும் புகழ்பெற்ற அடிக்கடி மேற்கோள் காட்டப்படும் ஒரு கருத்து சொல். இந்த வரியின் மைய கருத்து என்ன என்று பார்க்கும் பொழுது, தாயின் அன்புக்கு சமமான கோவில் இல்லை. தாயின் அன்பு, பரிவு, தியாகம் எல்லாவற்றையும் விட உயர்ந்தது. தந்தையின் சொல் ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம் போன்றது. தந்தையின் அறிவுரைகள் வாழ்க்கையை வழி நடத்தும் வலிமை கொண்டவை. பெற்றோரை மதிப்பது மிக உயர்ந்த தர்மம் என்று நினைவூட்டுகிறது. தாய் தந்தையின் அன்பும் வழிகாட்டலும் வாழ்க்கையின் அடிப்படை சக்தி என்பதை உணர்த்துகிறது. குடும்ப உறவுகளில் உறவுகளின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது. மனிதன் எவ்வளவு உயர்ந்த நிலைக்கு சென்றாலும் பெற்றோரின் இடத்தை எதுவும் நிரப்ப முடியாது என்பதை சொல்கிறது. இது பல தமிழ் திரைப்பட பாடல்களில் மற்றும் பக்தி நெறி பாடல்களில் வரும் கருத்தாகும். எளிய சொற்களில் மிக ஆழமான வாழ்க்கை தத்துவத்தை சொல்லும் தன்மை கொண்டது. பேச்சுக்கள், மேடை உரைகள், கல்வி நிகழ்ச்சிகள் அடிக்கடி மேற்கோள் காட்டப்படும் வரி. தாயின் அன்பு கோவிலை விட உயர்ந்தது, தந்தையின் அறிவுரை மந்திரத்தை விட சக்தி வாய்ந்தது என்பதே இந்த வரியின் அழகான பொருள். இதோ அம்மா நாயகி, நீங்கள் கேட்ட பாடல்.

அன்ப மக்களே, இன்று சனிக்கிழமை ஜூன் மாதம் 6ஆம் தேதி. இன்று பிறந்த நாளை கொண்டாடி இருக்கின்றவர்களுக்கும் திருமண நிறைவு நாளை கொண்டாடி இருக்கின்றவர்களுக்கும் என் சார்பிலும் நிலையத்தார் சார்பிலும் வாழ்த்துக்கள் பல. முதலில் பாஷரிலிருந்து பல்லவி சோமிநாதன் தமது பிறந்த நாளை முன்னிட்டு கணவன் அருணன், மகள் யானா, அத்தை மார் தேவி, மாமனார் இந்திரன், சுகினாமிலிருந்து அம்மாதேவி வலு, சகோதரன் யுவன், சிற்றப்பா கணேசன், ராயான் கவின் செல்வன் விஜம், ஷமுனிலிருந்து அம்மாய் நீலா சுப்யா, மாமே அருணன், அத்தே உமிலா, ரிவலன் ரசிகன், மாமே வந்தி, அத்தே வரதா, சிவரஞ்சனி, யதீஸ்வரன், கிராம்பாலிலிருந்து சினிமா ருபி, சுகன், வினேசன், ஷரன், ஐவா, அனைத்து வலு மற்றும் சோமிநாதன் குடும்பத்திலிருந்து சுப்யா குடும்பத்திலிருந்து வாழ்த்துக்கள் பல. லால்மாச்சி ஊரைச் சேர்ந்த அகிலன் சுக்கலிங்கம் இன்று அவருடைய பிறந்த நாளை கொண்டாடி இருக்கின்றார். வாழ்த்துகின்றவர்கள் அம்மா மணி, அப்பா தேவதாசன், அருள்வாணி, சிவம், ஹயான், யுவனா, யுவானி, ஞானவன், கல்வியன், குழலி, அனைத்து சுக்கலிங்கம் ஆகியோரின் சார்பாக வாழ்த்துக்கள். யூனியன் பார்க்கிலிருந்து ஐயா கமி குப்பா தமது பிறந்த நாளை முன்னிட்டு மனைவி அம்பாள், மகள்மார்கள் பிரிசிலா, தனலட்சுமி மற்றும் மருமகன்மார்கள் புவன், குமரன், பேரன் பேத்திமார்கள் கார்த்திகேயன், சண்முகா, ஹேமா, கிதிஷா, அனைத்து குப்போ குடும்பம் ஆகியோரின் சார்பாக வாழ்த்துக்கள்.

மிட்லண்ட்ஸ்லிருந்து மெயிலன் சினிவன் தமது பிறந்த நாளை இன்று கொண்டாடியிருக்கின்றார். இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் மெயிலன். வாழ்த்துகின்றவர்கள் அம்மா மெவிலா, அப்பா அதிசன், அம்மாய் தேவினா, தாத்தா தவிசன், அப்பாய் ஷமிலா, தாத்தா திவா, அவிலா எகன், கிளியான், கமலம் குலகன், ஜெஷினி, தாத்தா குவாலன், அம்மாய் வனிசா செந்தில். மிட்லண்ட்ஸ்லிருந்து அனைத்து சினிவன் குடும்பத்திலிருந்து வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை நாங்கள் ரிவியா ஜோம்பாவூரை சேர்ந்த அம்மாமானுன் பெருமாள் கேட்டிருக்கின்றார். சோமசேகரன் சோழன், பேத்தி செந்தாமரை, சஞ்சீவன், ஜெசன், சந்தி, கெசிலா, அன்னி வனேசா, மாலினி, தங்கைமா ரோஜாமணி, வாணி, வசந்தா, ரூபி, தம்பிமார்கள் சுந்தரன், வீரன், பாட்டி தங்கச்சி, பாட்டி சுபமா, அனைத்து நண்பர்கள் அம்மா தேவி, நிலம், வனிதா மற்றும் தமிழவையார் சங்கத்தின் உறுப்பினர்களுக்கும் அம்மாமானுன் உங்களுக்காக பாடலை கேட்டிருக்கின்றார். அடுத்த பாடலை நாங்கள் சிறப்பாக ராஜன் ராவ் உடைய பிறந்த நாளை முனித்து சரோஜினி, நாயகி ஓசோல், பத்மினி, நிலம், அஞ்சலி, நிம்லா, செல்வி, முத்துசாமி, கோவிந்தன், ராஜா, தலையா, குப்பன் மற்றும் அப்பால்சாமி அப்பாது குடும்பங்கள் ஆகியோரின் சார்பாக வாழ்த்துக்கள். இதே பாடலை நாங்கள் பெற்றிலிருந்து குமரவேல் முத்துசாமி, அப்பா குமரன், அம்மா லுவினா, அப்பா விமலா, தாத்தா விஜயன், அத்தை அமைதி முத்துசாமி குடும்பத்துக்கு அளித்து இருக்கின்றோம். அடுத்த பாடலை அம்மா கங்கா, அம்மா உமா கேட்டிருக்கின்றார். தமது ராமன், தேவானே, தேவி, தேவன், பதன், ஷமுனியிலிருந்து அலான், லுவன், யவானி, கெனிஷா, செல்வானா, பமிலா, ராஜேந்திரி, அனைத்து பழனி குடும்பம், சிவன் குடும்பம் மற்றும் தயாலு குடும்பம் சாப் உங்களுக்காக இதோ அளித்திருக்கின்றோம். இதே பாடலை தீமான் இசையமைத்த மற்றும் பிரசன்ன வந்தனா பாடிய கூடமில்ல கூட வச்சு என்னும் பாடலை நாங்கள் சிறப்பாக கிருஷ்மா சவுந்த் ஃபிளக்கிலிருந்து ஐயா தேவன் முதலி, அம்மா சுவிதா, வேதா, எழிலன், ராகினி, வெண்ணிலா, ஞானவன், யுவின், ஞானம், பூஜா, அம்மா பாக்கியம், காங்காஹோலிருந்து ஐயா சிவன், சிலன், அம்மா மாயன், அறிஞர் அண்ணா பள்ளியில் பணியாற்றி வருகின்ற அனைத்து சிறுவர்களுக்கும் மற்றும் பணியாற்றி வருகின்ற ஆசிரியர்களுக்கும் ஐயாமார்களுக்கும் மற்றும் மாணவர்களுக்கும் உங்களுக்காக ஏதோ அடுத்த பாடலை நாங்கள் தருகின்றோம்.

நம்முடைய அடுத்த பாடல் மறுவார்த்தை பேசாதே. 2017 ஆண்டு வெளிவந்த என்னை நோக்கி பாயும் தொட்டா திரைப்படத்தில் இடம்பெற்ற மிகவும் உணர்ச்சி பூர்வமான காதல் பாடல் இது. இந்த பாடலை சிறப்பாக நாங்கள் மாமே அருளன், அத்தை எழிலி, தேனருவி பாதினி மற்றும் மாமாய் கமலாதேவி உங்களுக்காக அளித்து இருக்கின்றோம். இதே பாடலை நம்முடைய தொழில் அன்பர் ராஜேந்திரா அப்பல்சாமி, தமது பிறந்த நாளை முனித்து ஹேமா, ஓம்கார் ஸ்ரீகார், ஜானவி, சுந்தரம், அரசி, நிதின், விஷ்மா, சோனம், வந்தனா, சிச்சியா மற்றும் உங்களுக்காக பாடலை கேட்கின்றவர் அம்மா ஆனி கோவிந்தன். இதோ அடுத்த பாடல் மாமே அருளன், மறுவார்த்தை பேசாதே. மேலும் நம்முடைய இன்றைய தேனிசையரங்கம் என்னும் தமிழ் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெற உள்ளது. உங்களுடைய சனிக்கிழமை இனிதாக அமையட்டும் என வாழ்த்துகின்றோம். நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக இன்றைக்கு நீங்கள் ஓய்வாக ஓய்வு பெற வேண்டும். ஏனென்றால் இன்று வார இறுதி நாள், நாளைக்கு கூட மேலும் திங்கட்கிழமை திருப்பி வரும். அதனால்தான் நீங்கள் திங்கட்கிழமைக்காக உற்சாகமாக இருப்பதற்கு இந்த 2 நாள் ஓய்வு பெற வேண்டும். நம்முடைய அடுத்த தமிழ் நிகழ்ச்சி 11 மணிக்கு தொடங்கும். நாங்கள் உங்களை மொரீசியஸ் வானொலி 2 இல் 11 மணிக்கு சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.